0: from Nestle.
1: உங்கள் முதலீட்டுக்கு அதிக பிரதிபலங்களை எதிர்பார்க்கின்றீர்களா? சிடிபி நிலையான வைப்பின் மூலம் வருடத்திற்கு 15% வரை நிகரற்ற அனுகூலங்களை பெறுங்கள். அலையுங்கள் 0117883888. நிபந்தனைகளுக்குட்பட்டது. நிறுவன பதிவிலக்கம் PB 282 PQ BBB LKA. Fitch rating இலங்கை மத்திய வங்கியினால் உரிமம் அளிக்கப்பட்ட நிதி நிறுவனமாகும்.
2: சக்தி FM பிரவுன்ஸுடன் இணைந்து தங்கமான டிராக்டருக்கு சக்தி அளிக்கவும், தங்கமான 2 கண்களை பராமரிக்கவும், தங்கமான டிராக்டர் மூலம் சிறந்த வேலைகளை மேற்கொள்ள பிரவுன்ஸ் நிறுவனம் உங்களை தேடி வருகிறது. அத்தோடு கண் பரிசோதனை மற்றும் இலவசமாக மூக்கு கண்ணாடியையும் பெற்றுக் கொள்ளலாம். உதிரி பாகங்களுக்கு சிறப்பு விலை கழிவுகளுடன் இலவசமாக வாகன எஞ்சினையும் பரீட்சித்துக் கொள்ளலாம். மேலும் பல பரிசுகளுடன் செப்டம்பர் 1st, 2nd திகதிகளில் கொக்கட்டி சோலையில் சந்திக்க தயாராகுங்கள். மேலதிக விவரங்களுக்கு 7773457988.
3: மச்சான், யூடியூப் சேனல் தொடங்கி 5 மாசம் ஆகுது, ஒரு கண்டனும் ஓடுது.
4: மச்சி, நான் சொல்றதை அப்படியே ஃபாலோ பண்ணு. 1 வாரத்துல 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர் அப்படியே அடிக்கலாம்.
3: அப்படி என்னடா பிளானு?
4: இது என்ன சீசன்?
3: நல்லூர் சீசன்.
4: முதல்ல நீ யாழ்ப்பாணத்துக்கு போற, நல்லூர் திருவிழாவையும் யாழ்ப்பாணத்தையும் போன்ல ஷூட் பண்ற, அதை அழகா எடிட் பண்ணி யூடியூப்ல போடுற. வெளிநாட்டுல இருக்கிற நம்ம ஒரு காரங்கெல்லாம் யூடியூப் வீடியோ பார்த்து ரசிப்பாங்கடா.
5: எப்ப போறேன் யாழ்ப்பாணத்துக்கு?
3: இந்த இப்பவே போறேன்.

0: குள்ளநரி கூட்டம் திரைப்படத்துக்காக கார்த்திக் மற்றும் சின்மயி பாடிய பாடல் கேட்டோம். வணக்கம் தாயக்கு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நேரம் 6:48 ஆகியிருக்கு. வணக்கம் தாயக்கு நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் நிஜமாவே சொல்றேன், ஒவ்வொரு நாளும் காலையில இந்த குட்டீஸோட வாய்ஸ் கேட்கும் போது ஒரு வித்தியாசமான சந்தோஷம் வந்து சேரும் தெரியுமா. அட் அ டைம்ல அவ்வளோ பெருமை பேசுறது அவ்வளோ கியூட்டா இருக்கு. இன்னைக்கு கேட்டிருந்த விடுகதைக்கு யாரெல்லாம் சரியான விடையை சொல்லியிருக்காங்க அப்படிங்கறத பாத்துடலாம். இனிமையான காலை நேரம் வணக்கம். சரியான விடை என்ன?
1: நீங்க கேட்ட கேள்விக்கான விட கதிரை.
2: குட் மார்னிங் வனிதாக்கா, நான் விஷாலி கதைக்கிறேன். நீங்க கேட்ட கேள்விக்கான சரியான விடை நாட்காலி.
1: நான் மன்னம்பிட்டியில இருந்து திசாந்தி. நீங்க கேட்ட கேள்விக்கான சரியான விடை கதிரை.
3: வணக்கம் வனிதாக்கா, நான் வெற்றிக்கல்ல இருந்து ரம்யா கதைக்கிறேன். கால் இருக்கு ஆனா நடக்காதது கதிரை.
4: வணக்கம் வனிதாக்கா, நான் பாலமுனையில இருந்து சனா பேசுகின்றேன். இன்று நீங்கள் கேட்ட கேள்விக்கான விடை நாட்காலி. ஏனென்றால் காரணம் அதற்கு நான்கு கால்கள் உள்ளன ஆனால் நடக்க மாட்டாது.
5: குட் மார்னிங், போகாவத்திலிருந்து டிலுக்சன் பேசுகின்றேன். காலிருக்கு நடக்க முடியாது, அதற்கான விடை கதிரையும் மேசையும்.
6: நீங்க கேட்ட விடுகதைக்கு மூணு விட இருக்கு. அது என்னன்னா கதிரை மேசை கட்டில்.
0: நான் சொன்னல, நான் யோசிக்காத பதில் எல்லாம் சொல்லியிருந்தாங்க அப்படின்ட்டு. கதிரை மேசை கட்டில் இந்த சரியான விட சொன்ன அத்தனை கூட்டீஸுக்குமே வாழ்த்துகள், நன்றி, கோடான கோடி நன்றி. வணக்கம் தாயக நிகழ்ச்சியை தொடர்ந்தும் கேளுங்க. வருகின்ற செப்டம்பர் மாதம் 5-9 வரைக்கும் நாம் அத்தனை பேருமே இந்த மாதிரியான கேள்வி கேட்டு காலையிலேயே விளையாடுறதுக்கான ஒரு இடமாக, ஒரு அற்புதமான அரங்கம் நமக்காகவே காத்துட்டு இருக்கு. 40 உயரத்துல கந்தன் திருக்கூடம், ஒரு பிரம்மாண்டமான கலையரங்கம். இந்த வருஷம் நல்லூர் திருவிழாவை பொறுத்த வரைக்கும் பிரமிக்க கூடிய ஒரு விஷயமாக மட்டுமல்லாமல் நல்லூருக்கான இன்னும் ஒரு அடையாளமாக மாறக்கூடியதுதான் சக்தி யாழ் நேர்லைக்காக நாங்க தயார்படுத்தக்கூடிய இந்த கந்தன் திருக்கூடம். அனைவரையும் அன்போடு
7: মন্ত্রিসভার বৈঠকে নবম পে স্কেলের প্রস্তাব অনুমোদন গত 1 জুলাই থেকে কার্যকর বাস্তবায়ন হবে 3 ধাপে। বিএনপির 48তম প্রতিষ্ঠা বার্ষিকী আজ, দলের 5 দিন ব্যাপী কর্মসূচি। চোরাচালান মাদক ও সীমান্তে হত্যা বন্ধে কার্যকর ব্যবস্থা নিতে বিজেপির প্রতি রাষ্ট্রপতির আহ্বান। এবং দুবাইয়ে নারী এশিয়া কাপ টি-20 ক্রিকেট টুর্নামেন্টে ইন্দোনেশিয়াকে হারিয়ে শুভ সূচনা বাংলাদেশের। খবর শেষ হলো, আমাদের পরবর্তী খবর প্রচারিত হবে সকাল 8টায় ইংরেজিতে।
8: এতক্ষণ শুনলেন বাংলাদেশ বেতার থেকে সরাসরি সম্প্রচারকৃত সংবাদ
9: সবার সাথে 90.4।

0: சம்பாதிக்கு மொபிடெல் 1598. செலான் குறுகிய கால நிலையான வைப்புகளுக்கு அதிகூடிய வட்டி இப்போது 7 மாதங்களுக்கு 11% வட்டி.
1: பாட்டுக்கு குடும்பம் நண்பர்கள் எல்லோருக்கும் பொருத்தமான தேர்வு சன் கிரஷ் மெகா. 1.5 லிட்டர் விலை 350 ரூபாய்.
2: எந்த ஒரு பிசினஸும் ஒரு ஐடியாவாகவே ஆரம்பிக்கிறது. அந்த ஐடியாவை வெற்றிகரமான பிசினஸ் ஆகிட சரியான ஒரு பார்ட்னர் தேவை. ஸ்டார்ட் அப், எஸ்எம்இ அல்லது பெரிய என்டர்பிரைஸ் என உங்கள் பிசினஸ் எதுவாக இருந்தாலும் முழுமையான தொழில்நுட்ப தீர்வுகளை எஸ்எல்டி மொபிடெல் என்டர்பிரைஸ் உங்களுக்கு வழங்குகிறது. பிசினஸ் என்றால் எஸ்எல்டி மொபிடெல் என்டர்பிரைஸ். அழையுங்கள் 0312-381-381.
3: சக்தி எஃப்எம் பிரவுன்ஸுடன் இணைந்து தங்கமான டிராக்டருக்கு சக்தி அளிக்கவும், தங்கமான 2 கண்களை பராமரிக்கவும், தங்கமான டிராக்டர் மூலம் சிறந்த வேலைகளை மேற்கொள்ள பிரவுன்ஸ் நிறுவனம் உங்களை தேடி வருகிறது. அத்தோடு கண் பரிசோதனை மற்றும் இலவசமாக மூக்கு கண்ணாடியையும் பெற்றுக் கொள்ளலாம். உதிரி பாகங்களுக்கு சிறப்பு விலை கழிவுகளுடன் இலவசமாக வாகன எஞ்சினையும் பரீட்சித்துக் கொள்ளலாம். மேலும் பல பரிசுகளுடன் செப்டம்பர் 1st, 2nd தேதிகளில் கொக்கட்டி சோலையில் சந்திக்க தயாராகுங்கள். மேலதிக விவரங்களுக்கு 0773-457-9088.
4: அவசர பண தேவைக்கு தங்கமான தீர்வா? குறைந்த வட்டி, அதிகபட்சம் ஒப்பன தொகை. செலான் தங்க கடன்.
5: எனக்கு ஒரு தொடல் தான் தம்பி, இந்த 3000 எல்லாம் காசு.

0: அவசரமான தேவைக்காக அங்கும் இங்கும் உங்கள் தங்க நகைகளை அடகு வைக்க வேண்டாம்.
1: அதிகபட்ச பாதுகாப்பு, உயர்ந்த மதிப்பீடு, அத்துடன் ஒரு வீதம் குறைந்த வட்டி.
2: இப்போது ஏசியா அசெட் ஃபைனான்ஸ் பிஎல்சி
0: ரன் சுரக்ஷா தங்க கடன் சேவையில் மட்டுமே முத்தோட் சமூகத்தின் நம்பகமான உறுப்பினராக நாடு முழுவதும் 100க்கு மேற்பட்ட கிளை வலையமைப்பை கொண்ட ஏசியா அசெட் ஃபைனான்ஸ் பிஎல்சி வழங்கும் ரன் சுரக்ஷா தங்க கடன் சேவையை நீங்களும் பெற்றுக் கொள்ளுங்கள். உங்கள் தங்கத்தின் எடைக்கு உயர்ந்த மதிப்பீட்டுடன் அதிர்ஷ்ட குலுக்கலில் 1,000,000 ரூபாய் மதிப்புள்ள பரிசுகளை வெல்லுங்கள்.
1: மேலும் தகவல்களுக்கு 1369 என்ற எண்ணுக்கு அழைக்கவும். நிபந்தனைகளுக்குட்பட்டது.
3: அலங்கார கந்தனின் பெருந்திருவிழாவினை முன்னிட்டு நல்லூரில் பழனி நியூஸ் பஸ்டின் விசேட கலையகம் 426 பருத்தித்துறை வீதி நல்லூரில் பாரதியார் சிலைக்கு அருகில் செப்டம்பர் 7ஆம் தேதி முதல் 9ஆம் தேதி வரை 6 படை வீடுகளின் திருவருட்பு சாதம், நியூஸ் பஸ்டின் திரைப்பரீட்சை, குரல் தேர்வு, கலை நிகழ்வுகள். நியூஸ் பஸ்டின் நல்லூரில் பழனி. சந்திப்போம் நல்லூரில்.
4: அனுசரணை வழங்குவது
5: ஹீரோ ஜூம் 125R சம வேலைக்காரன்.
6: ரன் சுரக்ஷா ஒரு வீதமற்ற மிக குறைந்த வட்டி வீதத்தில் 15 மாதங்கள் வரை திரும்ப செலுத்தும் வசதி.
7: அத்தியாவசிய பூசணி பதார்த்தங்கள் 24 உள்ளடங்கிய சஸ்டஜன்.
8: SLS தர சான்றிதழை பெற்ற இலங்கையின் முதல் மற்றும் ஒரே ஊதுபத்தியாக அம்ரிதா திகழ்கிறது.
9: சன் கிரஷ் 500 மில்லிலிட்டர் விலை 150 ரூபாய்.
10: பிம்மல் பிளான்டேஷன், இயற்கை உணவின் புதிய தேர்வு.
11: மக்கள் குரல்
0: வழங்குவது. அவசரமான தேவைக்காக அங்கும் இங்கும் உங்கள் தங்க நகைகளை அடகு வைக்க வேண்டாம்.
1: அதிகபட்ச பாதுகாப்பு, உயர்ந்த மதிப்பீடு, அத்துடன் ஒரு வீதம் குறைந்த வட்டி.
2: இப்போது ஏசியா அசெட் ஃபைனான்ஸ் பிஎல்சி
0: ரன் சுரக்ஷா தங்க கடன் சேவையில் மட்டுமே.
12: ஐபா, லிபர்டி ஆர் ப்ராலித்தியம், ஸ்மார்ட் ப்ளூடூத் ஆப், டிஜிட்டல் திறப்புடன் உட்பட சிறப்பம்சங்கள் பல. ஐமா ஜென்னி பை லிபர்டி ஆர் ப்ராலித்தியம் டெலிசோனிக் மொபிலிட்டி.
13: அரசு பஸ் சேவைகளின் தொடர்ச்சியான இயக்கம் நாட்டின் பொருளாதார, சமூக மற்றும் பொதுமக்களின் அன்றாட வாழ்க்கைக்கு இன்றியமையாத ஒன்றாகும். குறைந்த வருமானம் பெறும் பொதுமக்கள், மாணவர்கள் மற்றும் அன்றாட கூலி தொழிலாளர்கள் எத்தகைய பொருளாதார சுமையுமின்றி குறைந்த கட்டணத்தில் பயணம் செய்வதற்கு அரசு பஸ்கள் பெரிதும் உதவுகின்றன. கிராமப்புறங்களில் பின்தங்கிய பிரதேசங்கள் மற்றும் தொலைதூர பகுதிகளுக்கு சேவைகளை தொடர்ந்தும் வழங்குவது அரசு பஸ்களின் முக்கியமான கடமையாகும். எனினும் இலங்கை போக்குவரத்து சபை நுவரலியா டிப்போவுக்கு சொந்தமான பஸ் அடிக்கடி சேவையிலிருந்து இடைநிறுத்த

0: நடத்தப்படுவதனால் போக்குவரத்தை மேற்கொள்வதில் பாரிய சிரமங்களை எதிர்கொண்டு வருவதாக அப்பகுதி மக்கள் கவலை வெளியிடுகின்றனர். டயகம் நகரத்திலிருந்து மெராய நகரத்தின் ஊடாக நுவரலியாவுக்கு குறித்த பஸ் போக்குவரத்து சேவையில் ஈடுபட்டு வருகின்றது. எனினும் இடைநடுவில் அதன் சேவைகள் திடீரென இடைநிறுத்தப்படுவதாகவும் பொதுமக்கள் குற்றம் சுமத்துகின்றனர். இதனால் டயகம, அக்கரப்பத்தனை, மன்றாசி, ஹோல்ப்ரூக், மெராய ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த பயணிகள் ஒவ்வொரு நாளும் பஸ்ஸுக்காக பல மணித்தியாலங்கள் காத்திருந்து ஏமாற்றத்துடன் தங்களுடைய அன்றாட தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ள முடியாத நிலைமை ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கின்றனர்.
1: டயகமாயிருந்து நூறு பஸ் ஒன்று வேலை செய்து நூறு போ பஸ் அந்த பஸ் ஒரு பத்து நாள் இந்த ஒரு சிடிபி மட்டும் தான் வேலை செய்யுது. டயகம நூறுலேயும் இந்த ஒரு சிடிபி வேலை செய்து காலையில அஞ்சு இருபதுக்கு டயகமேல எடுக்கிறாங்க. அதுல தான் ஹாஸ்பிட்டல் கிரௌட், இந்த ஏஜி ஆபீஸ் வேலை செய்யறவங்க அவங்க எல்லாம் எல்லாம் அந்த பஸ்ல தான் வருவாங்க. மெராயா ஸ்கூல் டீச்சர்ஸ் எல்லாம் அந்த பஸ்ல தான் திருப்பி வருவாங்க. அந்த பஸ் ஒரு பத்து நாளா பஸ்ல டிஎஸ்க்கு போன் அடிச்சா ஒரு பத்து நாளா கோல் அடிச்சுட்டு இருக்கும். டிஎஸ்

0: இணை அனுசரணை.
1: உங்கள் எதிர்காலத்தை மென்மேலும் உறுதிப்படுத்தும் வகையில் உங்கள் ஓய்வூதியத்தின் அடிப்படையில் அதிகபட்ச கடன் தொகையாக ₹120 லட்சம் வரையான கடனை 15 ஆண்டுகள் வரை நிலையான சலுகை வட்டி விகிதத்துடன் பெற்றுக் கொள்ளுங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. DFCC வங்கி, உங்கள் வளர்ச்சிக்காக.
2: வாகனத்தை ஸ்பீட் ஓட்டுறதுன்றது திறமை இல்ல, வாகனத்தை மிதமான வேகத்தில் ஓட்டுறதுதான் புத்திசாலித்தனம். மித வேகம் மிக நன்று, அதிவேகம் அதிக ஆபத்தை கொடுக்கும். வீதி விபத்துக்களை முற்றாக தடுப்போம்.
3: வழங்கியது வணக்கம் தாயகம்.
4: யாழ் மண்ணின் வரலாற்றில் இதுவரை கண்டிராத பெருமை. இலங்கையில் தமிழில் இதுவே முதன்முறை. பக்தியின் உச்சம், பிரம்மாண்டத்தின் முன்னோடி, சக்தி FM வழங்கும் கந்தன் திருக்கூடம். நல்லூர் கந்தனின் வரலாற்று சிறப்புமிக்க பெருந்திருவிழாவை முன்னப்போதும் இல்லாத புது பரிமாணத்தில் உங்கள் உள்ளங்களுக்குள் கொண்டு சேர்க்க வருகிறது உங்கள் சக்தி FM.
3: செப்டம்பர் 5 முதல் 9 வரை பக்தியின் பரவசத்தோடு கந்தன் திருக்கூடம் காண வாருங்கள்.
5: சக்தியோடு நீங்களும் இணைந்து கொள்ள தயாராகிக் கொள்ளுங்கள். கந்தன் திருக்கூடம் தயாராகிக் கொண்டிருக்கிறது அட்டகாசமாக. எனவே நீங்களும் சந்தோஷமாக சக்தியோடு இணைந்து கொள்ளலாம். வருகின்ற 5ஆம் தேதியிலிருந்து 9ஆம் தேதி வரை உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்கு நாங்கள் தயார்.
6: 40 அடி உயரத்துல ஒரு பிரம்மாண்டம் நமக்காகவே காத்துட்டு இருக்கு. கந்தன் திருக்கூடத்தை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் தமிழ்ல யாழ்ப்பாணத்துல நம்ம பார்க்காத ஒரு விஷயத்தை, ஒரு பிரம்மாண்டத்தை பார்த்து ரசிச்சு வியக்க போறோம். சோ அத்தனை பேரையுமே அன்போடு வாங்க வாங்கன்னு இப்பொழுது நாங்க வரவேற்கிறோம்.
5: சரி, எனவே அந்த ஒரு சந்தோஷத்தோடு நாங்க எங்களுடைய அனுசரணையாளர்களை ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம். நிகழ்ச்சிக்கு அனுசரணை தந்து கொண்டிருக்கிறது சிலான் வங்கி. சிலான் வங்கியினுடைய சிறப்பான செயல்கள்ல முக்கியமாக சொல்லக்கூடியதுதான் இந்த நிலையான வைப்புகளுக்கான அதிகூடிய வட்டி.
6: ஏன்னா சிலான் பேங்க பொறுத்த வரைக்கும் அங்க பிக்ஸட் டிபாசிட்ஸ் வைக்கக்கூடியவங்களுக்கு அந்த ஒரு சேமிப்பு பாதுகாப்பா இருக்கக்கூடிய அதே நேரத்தில் அந்த சேமிப்பு இன்னும் ஒரு வருவாயாக மாற்றக்கூடிய வகையில தான் பிக்ஸட் டிபாசிட்ஸ் எல்லாமே அவங்க கொடுக்கறாங்க. அதுலயும் 7 மாத நிலையான வைப்புகளுக்கு 11% வட்டியும், 5 மாத நிலையான வைப்புகளுக்கு 10.5% வட்டியும் செலான் வங்கியினால வழங்கப்படுது.
7: புதிதல்ல, ஆனால் அதில் இருந்து வரும் யூவி கதிர்கள் ஆபத்தானவை. அவை சருமத்தை பாதிக்கலாம். அதனால் வெயிலில் செல்லும் போது யூவி கதிர்களில் இருந்து பாதுகாக்கக்கூடிய குடையை எடுத்துச் செல்லுங்கள். வெயிலில் இருந்து பாதுகாக்க உறுதியளிக்கப்பட்ட இலங்கையின் ஒரே சன் ப்ரூஃப் குடை ரெயின்கோ. பயணத்தில் நிழலாக
8: தி பேங்க் சஞ்சிகையின் தரவரிசைப்படி உலகில் தலை சிறந்த 1000 வங்கிகளுள் இலங்கையில் முதலிடம் வகிக்கும் வங்கியாக கமர்ஷியல் வங்கி தெரிவு செய்யப்பட்டுள்ளது. நீங்கள் எம்மீது வைத்திருக்கும் நம்பிக்கைக்கு நன்றி.
9: இயற்கையை தொட்டு நடனமாடுவதும் ஒரு கலையாகும். இயற்கையின் அழகை, இயற்கையின் மேன்மையை உங்கள் வாழ்க்கைக்கு கொண்டு வரும் கெவில்டன் நேச்சர் சீரீஸ், உங்கள் இதயத்திலும் உங்கள் வசிப்பிடத்திலும்.
5: நீங்கள் இப்பொழுது மெல்வா தயாரிப்புகளை தொடர்ச்சியாக வாங்குறீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கே விளங்கும் மெல்வா தயாரிப்புகளினுடைய தரம் எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்லி. கிட்டத்தட்ட 2002 தொடர்ச்சியாக உங்களுக்காக கட்டுமான துறையில் சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் தான் மெல்வா நிறுவனம்.
6: மெல்வா பொறுத்த வரைக்கும் இத்தனை வருஷமும் ஒரே மாதிரியான மெத்தட் அவங்க யூஸ் பண்ணது கிடையாது. அவங்களுடைய ப்ராடக்ட்ஸ் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா நியூ டெக்னாலஜியை பயன்படுத்துறாங்க. இதுக்கு உதாரணமா மெல்வாவோட வெல்டிங் எலக்ட்ரோட் நம்ம எடுத்தோம்னு சொன்னா இந்த வெல்டிங் ஜாயின் பண்ணும் போது ரொம்ப கஷ்டம். மெல்வா வெல்டிங் எலக்ட்ரோட யூஸ் பண்ணி ஜாயின்ஸ் பண்றது ரொம்பவே ஈஸியா இருக்கும். சோ நீங்க ஒரு வெல்டிங் ஷாப்ல வர்க் பண்ற ஒருத்தரா இருக்கீங்கன்னு சொன்னா மெல்வா வெல்டிங் எலக்ட்ரோட பயன்படுத்துங்க.
1: இப்போது DFCC கரிசர் நீங்கள் ஆற்றிய சேவைக்கு மதிப்பளித்து உங்கள் எதிர்காலத்தை மென்மேலும் உறுதிப்படுத்தும் வகையில் உங்கள் ஓய்வூதியத்தின் அடிப்படையில் அதிகபட்ச கடன் தொகையாக ₹120 லட்சம் வரையான கடனை 15 ஆண்டுகள் வரை நிலையான சலுகை வட்டி விகிதத்துடன் பெற்றுக் கொள்ளுங்கள். மேலதிக விவரங்களுக்கு 0112352020 பூஜ்ஜியம் என்ற எண்ணை அழைக்கவும் அல்லது உங்களுக்கு அருகில் உள்ள FCC வங்கி கிளையை அணுகவும். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. FCC வங்கி, உங்கள் வளர்ச்சிக்காக.
0: சீரிபோட்ஸ் அங்கத்தவர்களுக்கு காகில்ஸ் புட்டிலிருந்து மெகா சலுகைகள். அஸ்ட்ரா சேமிப்பு 320 ரூபாய், கோத்மலை சீஸ் வெஜ்ஜஸ் சேமிப்பு 105 ரூபாய், செஸ்டா தேயிலை பவுச் சேமிப்பு 190 ரூபாய், தீபா ஃப்ரெஷ் ரோஸ் லைன் சேமிப்பு 115 ரூபாய். காகில்ஸ் புட்டிலி.
10: லாபமாயுள்ள தரம் குறைஞ்ச வீல்ல நாம் வேலையை தொடங்கினேன். இந்த மாதிரி ஒரு பயங்கரமான விஷயத்தை கனவுல கூட காணக்கூடாது.
11: குடும்ப சந்தோஷத்தை மோசமான வீலால் வெட்ட இடம் அளிக்காதீர்கள். PE Plus வீல் மட்டும் வாங்குங்கள். PE Plus Hardware Solutions, வேலைக்கும் பாதுகாப்புக்கும் நல்லது.
12: சலாம், குறுகிய கால நிலையான வைப்புகளுக்கு அதிகூடிய வட்டி இப்போது 5 மாதங்களுக்கு 10.5% வட்டி.
13: Özellikle bu hayatı Allah-u Teala sorunsuz yaşayacaksınız diye bir vaatte bulunmadı bize. Bu sorunlarla baş edin, hem dünyanızı kurtarın hem cennetinizi kazanın dedi. Hayatı doğru anlayalım. Evlilik mesela mutluluktur. Ya o romanlarda öyle yazıyor, filmlerde öyle yazıyor. Ya evlilik demek derdin birdi iki olacak demek. Ya kendi canınla beraber, bir de kadın veya erkek eşinin canını düşünmek zorundasın. Kendin bir somun ekmekle iki gün idare edebilecekken iki somun ekmek gerekecek. Kazanırken de öyle, harcarken de öyle. Doktora sadece kolum ağrıyor diye şikayette bulunacaktın. Eşimin de kolu ağrıyor diyeceksin mecburen. Hayat budur. Bunun korkuları bizi ne zaman çökertir? Biz buna hazırlıksız yakalandığımız zaman bizi çökertir. Yoksa bu hayat kaldırılamayacak bir hayat değildir. Eyyub Aleyhisselam'ı Rabbimiz kitabında niye bize örnek olarak veriyor? Ne çıkarıyoruz Eyyub Aleyhisselam'dan biz? Bu dünyada kaldırılamayacak, altında ezilecek bir dert yoktur aslında. Yusuf Aleyhisselam'dan ne ders çıkarıyoruz? Kuyu ne kadar derin olursa olsun, sen umut varsan Allah seni oradan çıkarır diye anlıyoruz. Ama tabii ki bunları da anlamak için iman lazım, basiret lazım, böyle bir çevren olması lazım. Yani bir arkadaşın var senin, ya çok başım ağrıyor deyince yak bir cigara diye seni dumanlar içine sokuyor. Sen dumana boğulmuşsun zaten, Allah kurtarsın diyecek bir şey yok. Arkadaşımız bizi gösteriyor, konuşmalarımızdaki umut bizi gösteriyor. Ya benim Rabbim kuyudan Yusuf'u kurtarmış bir Allah'tır. Ben niye umutsuz olayım diyecek yerde yok, buradan çıkılmaz demeye başladığımızda şeytan buyurun buyurun hoş geldiniz diyordur bize muhakkak. Ve sallallahu aleyhi ve sellem ala seyyidina Muhammedin ve ala alihi ve sahbihi ecma'in velhamdülillahi rabbil alemin.